தக்கெட்டு தின் தாதா தகன தாத்தக்கு தின் தாதா தக்கெட்டு தக்கெட்டு தின் தாத்தா தகன தாத்தக்கு தின் தாதா தக்கெட்டு தக்கெட்டு தின் தக திறக்க தின்னகின தகன தாத்தக்கு தின் தக திறக்க தின்னகின தக்கெட்டு தக்கெட்டு தின் தக திறக்க தின்னகின தகன தாத்தக்கு தின் தக திறக்க தின்னகின தக்கெட்டு தக்கெட்டு தின் தக திறக்க தின்னகின தகன தாத்தக்கு தின் தக திறக்க தின்னகின தக்கெட்டு தக்கெட்டு தின் தக திறக்க தின்னகின தகன தாத்தக்கு தின் தக திறக்க